சந்தனம் ஒரு செய்தி தேவையோ மட்டும் பார்த்தா சந்தனம் பேச்சுக்கணும் பார்த்தா.